எவிட்ட ஜீவமான சத்து என் சதுரதே நாகாயனா கருவின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான தேவி என் மார்சேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன சோரேஷே பாலுது எவிட்ட வெடி மஹல்லோ விசி ஹதர தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹர்சிகே சிங்ஹாசனே இதிரி ஏசிதி වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.